0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க், ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
0: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ். CIBC அபிசெல்வம்,
3: 416-821-0462.
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5%
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.
1: ஏய் ஏந்தி கட்டி இறக்கி கட்டி ஆட்டத்துல பழத்து கட்டி தோழ்ந்து

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
1: நினைத்தாயோ
2: சூறாவளி கா

0: ஸ்டாண்டில் கொஞ்ச நாள் கழிச்சு நீ இருக்க மாட்ட மைண்டில், ஐயோ இருக்க மாட்ட மைண்டில்.
1: போதுமா போதுமா, கஸ்டமரை கஷ்டப்பட்டாதே.

0: தாதா அன்னைக்கு
1: ஏய் என்னடா கேப்பு
2: ஆ தேவைப்படுதுல பில்டப்
0: அண்ணே கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்
2: வாசன்னா என்ன பின்ன

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: நீயா?
1: நானேதான். சாட்டெல்லாம் பலமாகுது போல.
0: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
1: ஏய், பண்ணதே நான் தான். நானும் சேஷன் டெவலப் பண்ண தெரியாம அப்புறம் மெசேஜ் 600 ரூபாய் டேப்ஸ் வச்சுக்கிறேன்.
0: ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே.
1: கேமரா பாரு, பிராங்க் பண்ணு.
0: பொடாங்கு பிராங்க் பைத்தியம். இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்லை. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான். ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவென்ட்ஸ் kilikoo.ca. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 4169 03 9999.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: July 4, Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-7672.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775 522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
3: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றேன்
3: ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
5: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: கருதி.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
2: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் events.kilikoo.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: உலகிடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கிட்டு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோலன் ஃபயர் events.kilikoot.ca.
5: Everything okay, no problem and dinam
4: bar kalam closing da tadikira nadi
6: the customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இன்னைக்கு கனடா டே அப்படிங்கறதுனால உங்களோட அதே கேள்விதான், கனடாவில மிகவும் பிடித்த விடயம் என்னது?
1: எனக்கு பிடிச்ச வந்து கனடா பிடிச்சது, நான் சிலங்கலாம் பிறந்தான், நம்ம வந்து 2 வருஷம் கனடாக்கு வந்து எனக்கு வந்து மகள் ஆசிரியம் பிறந்தவா, கனடா பிறந்தவா, அவன் வந்து என்ன, அப்ப நானும் அவன் பிறந்த லக்கில் நானும் டிசிஷன் எடுத்துட்டேன்
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு மகள பாட்டுக்கு செல்ல மகாராணி, செல்ல மகாலே.
0: என்ன பாட்டு?
1: சின்ன மகாராணிய.
0: சின்ன மகாராணியா?
1: அதனால
0: மகளுக்காக ஒரு பாடல் கேக்குறீங்க இல்லையா, சூப்பர், நன்றி தீபன் கால் பண்ணதுக்கு.
1: நான் வேலை போடாம கூப்பிடுவா, அப்பா அப்பா நம்ம வாய்ப்பு அப்பா தானும் உனக்கு இம்பார்ட்டன் இல்ல, உனக்கு அப்பா மூக்கி உண்டு கேப்பா.
0: ஆமான்னு சொல்லிருவாங்களா? கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து
1: தீர்வேன்.
2: அப்படியா?
0: ஓகே,
2: ஞாபகப்படுத்த சிஎம்மாருக்கு நேர்முக வர்ணனை வேணும் எங்களுக்கு, அதனால அவர் இடக்கேட அதை சொல்லிட்டே இருப்பாரு,
0: அப்டேட் போட்டுட்டே இருப்பாரா?
2: போர்ச்சுகலும் அர்ஜென்டினாவும் ஆடும் பொழுது அவரை போடுங்கன்னு சொல்லி ஒரு சிஎம்மாருக்கு ஒரு மனு கொடுக்க வந்தேன்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து 7 மணிக்கு மேட்ச் அப்ப நீங்க டைரக்டா பாக்கலாம்ல? ஆக்சுவலி இப்ப நீங்க
2: சொல்றேன்னு தமிழ்ல, அது வேற ஒரு
0: வணக்கம்.
3: என்ன
0: இக்கட்டான
3: சூழ்நிலையில
0: நடந்துட்டு எந்த சம்பவத்துல இருந்தீங்க?
3: உங்களை

0: அட்ரஸ் சொல்லிட்டு இந்த ஏரியா விட்டு வெளியில போயிட முடியுமா?
1: அப்படி இல்ல.
0: ஈசன், ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்க எங்களுக்காக.
1: எழுதி இந்த ஹோமி ஹோமிக்கு முன்னாலு படம் எடுக்கணும் என்ன எடுத்து விடுங்கோண்ட எல்லாரும் அட பாவியாது ஹோமி இல்ல ஹோம்.
0: ஓ அப்படியா, அப்படி படிச்சிருக்கீங்க நீங்க.
1: கனடாவில பிடிச்ச விஷயம் எனக்கு வந்து ஹெல்த் கார்டு. ஒரு நாட்டிலையும் இப்படி இல்ல ஹெல்த் கார்டு.
0: ஹெல்த் கார்டு, ஓ ஹெல்த் கார்டு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். என்னதான் போய் க்யூவில் நின்று எமர்ஜென்சியில் ரத்தம் கொட்ட கொட்ட நின்னாலும் அது வந்து எமர்ஜென்சினா பார்த்துருவாங்க. ஹெல்த் கார்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. சூப்பர், ஓகே. பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா?
1: எனக்கு வாய்ஸ் இந்த புது பாட்டு போட்டுருவோம்.
0: ஆ ஓகே, போட்டுருவோம். நன்றி,
1: நன்றி, நன்றி,
0: சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, ஹலோ, ஹலோ, ஹலோ, ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஃபோன் மட்டும் பண்ணால் பத்தாது, கால் பண்ணவங்க பேசணும். ஹலோ, ஹலோ, ஓகே. வாய்ப்பு அடுத்தவருக்கு. வணக்கம்.
2: ஆ வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய காலை வணக்கம். கமாண்டோ கண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: கமாண்டோ கண்ணன், கலாப கண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கு. சூப்பரா, ஹாப்பியா?
2: சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. போர்ச்சுகல் மேட்ச் வந்து நாளைக்கு 7 மணிக்கு.
0: இன்னைக்கு? இன்னைக்கு 7 மணிக்கு.
2: நாளைக்கு 7 மணிக்கு.
0: அப்படியா? ஏ இன்னை அப்படியா? இருங்க,
2: இன்னைக்கு வந்து யுஎஸ்ஏ விளையாடுது 7 மணிக்கு.
0: இன்னைக்கு வந்து இருங்க, இன்னைக்கு ஸ்கெடியூல் பார்த்தா தெரிஞ்சிட போது. ஐயோ,
2: நாளைக்கு 7 மணிக்கு தான் போர்ச்சுகல் மேட்ச். இன்னைக்கு 12 மணிக்கு இருக்க ஒரு மேட்ச், 4 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு யுஎஸ்ஏ.
0: இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு இருங்க, ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிட்டே.
2: இன்னைக்கு வந்து இங்கிலாந்து விளையாடுது ஃபர்ஸ்ட் மேட்ச், கடைசி மேட்ச் வந்து யுஎஸ்ஏ போஸ்னியா.
0: இன்னைக்கு வந்து ஆமா, இன்னைக்கு வந்து யுஎஸ்ஏ போஸ்னியா 8 மணிக்கு மேட்ச்.
2: 8 மணிக்கு
0: கரெக்ட்.
2: போர்ச்சுகல் நாளைக்கு.
0: ஓ நான் இருங்க இருங்க, என்ன எங்க பார்த்துட்டு இருக்கேன் நான். கரெக்ட், இன்னைக்கு ஸ்கெடியூல் மாறிடுச்சு. சி, தப்பு தப்பா.
2: ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் 4-7 மணிக்கு.
0: ஓ கரெக்ட், இன்னைக்கு வந்து ஆமா, இன்னைக்கு வந்து 4 மணிக்கு பெல்ஜியமும் செனகல் தான் ஆடுறாங்க. ஓகே,
2: 8 மணிக்கு
0: போஸ்னியா. நாளைக்கு இரவு 7 மணிக்கு, சாரி, ஆமா நான் தான் சொதப்பிட்டேன். கரெக்ட், ரவுண்ட் 32. நாளைக்கு தான் வந்து போர்ச்சுகல் மேட்ச். நாளைக்கு 7 மணிக்கு போர்ச்சுகல் குரோஷியா ஆடுதாங்க. கரெக்டு, நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வந்து யுஎஸ்ஏ அண்ட் போஸ்னியா.
2: அப்போ நாளைக்கு வந்து 7 மணிக்கு மேட்ச்னா 5 மணிக்கே நாங்கள் மார்ச்சிங்கில் போக ரெடி ஆயிரும்.
0: நீங்கள் கிளம்பிடுவீங்க உடனே. எங்கே நீங்கள் யூஸ்வலாக வந்து டைரெக்டாக போய் ஸ்டேடியத்தில் பார்க்குறது? கரெக்டு, அது தவிர வேறு எங்கே பார்ப்பீங்க மேட்சை?
2: டிவியில் தான்.
0: டிவியில், வீட்லேயே டிவியில் தான். இந்த ஸ்போர்ட்ஸ் பார்லாம் போகிறதில்ல, ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, ஸ்போர்ட்ஸ் பார் அங்கெல்லாம் போய் பார்க்குறதில்ல. ஓகே, சரி. உங்களுக்கு கனடா அப்படின்ன உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து பெருமையாக நினைக்கிற விஷயம் என்னது?
2: 3 விஷயம் இருக்குது பெருமையாக நினைக்கிற விஷயம்.
0: சொல்லுங்கள்.
2: வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு, சரியா? முதல்லே அப்படியே கையை நீட்டி கூப்பிடுற நாடு. போட் வந்துச்சு தானே 86-87 அந்த யூரோப்ல இருந்து. மல்ரோனி உடனே சொன்னார எல்லாரையும் வர வைக்க சொல்லி, அதுல எங்க பிரதர் இன்லாவும் வந்தாரு ஜெர்மனில இருந்து.
0: அப்படியா? ஓகே,
2: அப்படிப்பட்ட ஒரு நாடு, சரியா? மற்றது வந்து இங்க வந்து மல்டி கல்ச்சரலிசம் இருக்கு. டொரண்டோலயே ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு, 122 நாட்டு மக்கள், 200 லாங்குவேஜ் பேசுற மக்கள் இருக்கிறாங்க ஜிடிஏல மட்டும். அப்ப கேடா போற எப்படி இருப்பாங்க, கேடா போற மத்தது வந்து கேடா வந்து மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் கண்ட்ரில டாப்ல இருக்கிற நாடு.
0: இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இன்னொரு விஷயம் இருந்து மறந்துட்டேன் இருக்கு கேரள ஸ்பெஷாலிட்டிக்கு இதான் இந்த எனக்கு தப்புல இருக்க கேரளா பத்தி எனக்கு இருக்க அபிப்பிராயம் சந்தோஷம் வாழ வைக்கிறது மற்ற டிசிப்ளின் மற்றது வந்து இங்க கேரள வந்து ஒரு தருமே வந்து சார் அப்படி இப்படி கலைக்கிறது இல்லை. சரியா, நான் கூட வேலை இடத்துல எங்களை பிரசிடண்ட கண்டாலுமே ஃபர்ஸ்ட் நேம்ல தான் அவரோட பேசுறது, அப்படித்தான் அவங்க விரும்புவாங்க.
0: புரியல
2: இல்ல இவ உதாரணத்துக்கு சொல்ல இந்த நம்ம வைஸ் பிரசிடன்ட் இல்லாட்டி வேலை இருக்கிற
0: அவரோட
2: பேர் உதாரணத்துக்கு சொல்ல இந்த வைஸ் பிரசிடன்ட் பேரு பிராங்கிங். சரியா, அவரோட பிராண்ட் தான் கூப்பிடுவோம். கவனிக்க மாட்டாங்க நாங்க வந்த நேரத்துல வித்தியாசம் இங்க வந்து எல்லாரையும்
0: கூப்பிடுவோம். முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலி
2: அது வந்து அப்படி என்னத்துக்கு அப்படின்னா எல்லாருமே வி ஆர் ஈக்குவல். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இல்ல அவர் பொசிஷன்ல இருந்தாலுமே வி ஆர் ஈக்குவல் பீப்புள். அந்த சமத்துவத்தை அப்படி ஒரு பழக்கமாவே கொண்டாங்க
0: இல்ல, அது நல்ல விஷயம். ஓகே, பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா உங்களுக்கு கண்ணன்?
2: ஆமா, பாடல் வந்து மூன்றாம் கண்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க, அப்படியே ஒரு புது பாட்டு போடுங்க, அது ஒரு புது படம் தான் மூன்றாம் கண்.
0: ஆமா, ஓகே, மூன்றாம் கண்ல இருந்து ஒரு பாட்டா?
2: மூன்றாம் கண்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க, அப்படியே நீங்களே சூஸ் பண்ணி ஒரு புது பாட்டு போடுங்க.
0: ஓகே, நான் ஒரு இன்னும் சூப்பரா பாடல் வச்சிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாடல் தந்துறேன். ரொம்ப நன்றி.
2: வந்து நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட் வைஷ்ணவி என்ற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்,
0: ஓகே,
2: அவங்களோட மகள் சஞ்சீவ் அவரோட பெயர் எனக்கு வாயிலே வராது. அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறேன். இப்ப எல்லாம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க,
0: 30
2: பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. நிதிவான் வாழ்த்துக்கொண்டு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள் திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நிதிவான் வாழ்த்துக்கொண்டு ரொனால்டோ ஜெர்சி ரெண்டு பேருக்கு
0: வாங்கிட்டாங்க. கண்ணன் நன்றி. நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நிறைய நேயர்கள் இணைப்பில் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஒரு 2 minutes உங்களோட கண்டென்ட் வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜ்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
3: பிரேம், பிராம்ப்டன்ல இருந்து கேக்குறேன்.
0: பிரேம் பிராம்ப்டன்ல இருந்து?
3: பிராம்ப்டன்.
0: ஓ, பிராம்ப்டன் பிரேம், எப்படி இருக்கீங்க பிரேம்?
3: அமோகமா இருக்கேன், கனடாவிலேயே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி?
0: சிறப்பாக இருக்கும், ஜாலியாக நாங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நானும் பிராம்ப்டன் தான். இதுதான் முதல் முறை நம்ம பேசுகிறோமா பிரேம்?
3: நான் இடக்கிடத்தான் பேர்றேன், அத்திபூத்தாப்பழம் வேறு.
0: அப்படி ஓகே, இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி.
3: ஓகே நன்றி. எல்லாருக்கும் கனடா டே, கனடா தின வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும்.
0: சூப்பர், நன்றி. கனடா
3: நீங்கள் சொல்லுங்க, நீங்க கேளுங்க.
0: கனடா அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடித்த விடயம் என்னது?
3: கனடா வந்து உண்மையில நான் சொல்ல போனா வந்தார, பொதுவா சொல்லுவாங்க வந்தார வாழ வைக்கும் தமிழகம், அது அங்கால அங்கால ஏசியாவில நார்த் அமெரிக்காவில வந்தார வாழ வைக்கும் நாடுண்டா கனடா தான்.
0: கனடா தான்
3: நிச்சயமா, நிச்சயமா. எத்தனை பள்ளின மக்கள் மல்டி கல்ச்சரல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த நாடுண்டா கனடா தான். நாங்க வரும்போது ஒரு பேக்கோட தான் வந்து நாங்கள் இன்னைக்கு கனடா எங்களை ஒரு 53 ton ட்ரெய்லர் ஏத்தக்கூடிய சாமானும் வீடும் காரும் கொடுத்தது கனடா தான்.
0: கண்டிப்பா மறக்கவே முடியாது, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தது இல்லையா பிரேம்? ஜோக் ஏதாவது சொல்ல போறீங்களா இல்ல பாடல் கேட்க போறீங்களா?
3: ஜோக்கும் இருக்கு பாடலும் இருக்கு.
0: சொல்லுங்க.
3: ஜோக் வந்து ரெண்டு ஜோக் சொல்லாமா?
0: ஒன்னு சொன்னா கூட ஓகே தான்.
3: ஒன்னு சரி ஒன்னா சொல்றேன். என்னண்டா மனைவி கேட்பாங்க, ஆமா என்னங்க பக்கத்து வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, சண்டையா இருக்கு, நீங்க என்ன அன்பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, போ என்னண்டு கேளுங்கன்னு சொல்லுவாரு மனைவி.
0: சண்டே என்ன
3: சண்டை நடக்குது என்ன ஏதாண்டு போய் கேளுங்க ஐயா, சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க என்ன? அவர் சொல்லுவாரு, கணவன் சொல்லுவாரு, நான் 5 தடவை அந்த வீட்டுக்கு போனதானே இப்ப சண்டையே நடக்குது.
0: சூப்பர், அதான். ஓகே இன்னொரு ஜோக் சொல்லிருங்க டக்குன்னு, சின்னதா இருந்தா.
3: ஓகே குயிக்கா. ஒருத்தர் வந்து விவசாயி கவலைப்படுவாரு, என்னையா மரத்தை வளர்த்தாலும் பிடிக்கிறாங்க வெட்டினாலும் பிடிச்சு உள்ள போடுறாங்க, இந்த விவசாயியா தூக்கி உள்ள போடுறாங்க. பின்ன மற்றவர் கேட்பாரு, என்னத்த வளர்த்த என்னத்த வெட்டுன ஐயா? ஐயா கஞ்சா செடிய வளர்த்த சந்தன மரத்தை வெட்டுன ஐயா.
0: சூப்பர் பிரேம், சூப்பர், வெரி குட். எல்லாரும் சிரிக்க வச்சதுக்காக நன்றி. பாடல் விருப்பம் என்னது?
3: பாக்கியராஜா நினைவாக ஒரு பாட்டு ஒன்று கேட்க விரும்புறேன். ஒரு ஜனரஞ்சக கதாநாயகன், டைரக்டர், ஒரு சிறந்த ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், அவருக்காக விடியும் வரை காத்திர படத்திலிருந்து நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. இது வந்து
0: மலேசியாவும் பாடுறது.
3: கொஞ்சம் குழாவி பாடுவாங்க, வேற சொல்ல தேவையில்லை, இசை ஞானி இந்த மட்டில திரும்ப திரும்ப கேட்கிற பாடல்.
0: சூப்பர், சிறப்பா பிரேம், பக்கமா கொடுத்த டைம்ல நச்சுன்னு நீங்களுக்காக ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடிக்கடி இதே மாதிரி கனெக்ட் பண்ணுங்க.
3: நிச்சயமா, நிச்சயமா. தேங்க்யூ ராஜ், இப்போ சந்தர்ப்பத்துக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி பிரேம், சிறப்பாக போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில. விளம்பரங்களையும் ஒரு பாடலையும் தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: இதயம் முரளி படத்திலிருந்து கட்டளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இறக்கு மனித மாதிரி ஆயிருக்கு இந்த பாட்டு. ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டை சுட சுட கேட்டீங்க. முதல் முறையாக நம்மளுடைய சேமாரில் தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கணும்னு இருந்திருக்கு. சரியான பாட்டில் ஃபுல்லாக வைப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி விடுமுறை நல்லா அப்படியே நீங்கள் தோசை போட்டுக்கிட்டே பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஆட்டத்தை போட்டிருப்பீங்க. தோசை ஒழுங்காக வந்து தான் தெரியலையே, அதை ஒழுங்காக கவனிங்க. கட்டளைகின்ற பாட்டை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், 2 மினிட்ஸ் தோ வந்துடுறேன்.
1: வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-992-4462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: நேரம் சரியாக 10:16. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு டொரண்டோல வெயில் பயங்கரமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த காய்ச்சறதில் நீங்கள் போய் உளுந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள். அதனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துருந்துக்குன்னு சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் நன்றி.
1: ஓ ப்ராப்ளம், பிஸியாக இருக்கீங்க. இன்னைக்கு விடுமுறைனாலும் வேலை பார்க்கறதுக்கு தானே நம்ம மரியாதை முதல்ல கொடுக்கணும்.
2: ஒன்றரை மணிலிருந்து இப்ப வரைக்கும்
1: வேலை செஞ்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போறது. என்ன விஷயம்
2: இன்னைக்கு? நான் அதாவது நான் தனியா வந்துறேன். ரெண்டு பிள்ளைகள், அப்புறம் ஏதோ ஓரளவுக்கு வாழக்கூடிய வீடு,
1: சில பல வீடுகள், சில பல கார்கள், பல கேர்ள் ஃப்ரெண்டுகள், இதெல்லாம் அடுத்த நாடு கனடா.
2: முதல் விட ஈழ தமிழருக்கு இந்த நாடு நிறைய நிறைய உதவி செய்திருக்கு,
1: பண்ணிருக்கு.
2: அதுக்கு நம்பி சொல்லணும். அதே கரடிய பாஸ்போர்ட்ல நீங்க டெவல் பண்ணீங்களே, அதே ஒரு பெருமை.
1: இல்ல கண்டிப்பா சூப்பர். பாடல் விருப்பம் ஏதாவது வச்சிருப்பீங்க? நகைச்சுவை ஏதாவது இருக்கா? இன்னைக்கு காமெடி ஜோக் ஏதாவது சொல்ல போறீங்களா?
2: நகைச்சுவை பாட்டு வந்து சதுரங்கம் படத்துல இருந்து.
1: சரி, பழைய நடிகை செவன்ஜி ரெயின்போ காலனி
2: ஹீரோயினா? அவன் நடிச்ச படம் தான் என்னை தந்திடுவேன். அந்த பாட்டு கார்த்திக்கும் கார்த்திக்கும் யாரும் பாடுவாங்க.
1: என்னை தந்துடுவேன், நான் என்னை தந்துடுவேன், அந்த பாட்டு
2: தானே?
1: ஓகே, போட்டுருவோம் கண்டிப்பா. ஸ்ரீகாந்தும் அவங்களுக்கு சோனியா அகர்வால், அந்த பொண்ணு பேரு சோனியா அகர்வால்.
2: சோனியா அகர்வால் பாட்டு வந்து யோக் வந்து யங் ஃபேமிலி தான். அவ சொல்றா ஹஸ்தனுக்கு தன் அப்பா வாரர் போயிட்டு ஏத்திட்டு வாண்டு கதவத்தை வந்து பார்த்தா அப்பதான் ஒரு சாதுவா ஒரு பெக்க விட்டுட்டார் பேக்கில் விட்டால். அப்ப அவர் என்ன செய்தார், அவருடைய அப்பா வந்து ஆல்ரெடி ஏழியா வந்து தலைகளை அனுக்கிறார்.
1: ஏழியா வந்து தலைகளை அனுக்கிறாரா?
2: அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது மகளுக்கு. அப்ப காட்டுல இந்த அப்பா என்ன ஹோட்டல் வைக்கிறாரு.
1: ஓகே,
2: அதோட மாமாவன்.
1: ஓகே,
2: அப்ப அவர் வந்து அவர் ஊரடி வந்துட்டா இவாங்க தெரியாது. அவர் வந்து ஏதோ வேணுங்க அவ்வளவு போத்துல ஏதோ அந்த இப்பதான் நம்ம ஹஸ்டன் இவர் கலவரத்துல இருக்க அவர் அப்பதான் ஒரு ராக்கில ஒரு பெக்க விடுறாரு.
1: ஓகே
2: அவட்டா அப்ப அவரைச்சா அப்பா வீட்டோட இங்க குடிச்சு கொண்டதா அப்படி போவான் கேக்குறான். கேட்க அவர் காட்டுற இந்த அப்பாவே ஓரடி இங்க வந்து பாரு தலைகளை படுத்துக்க.
1: ஓகே ஓரளவு புரிஞ்சு நைஸ். இன்ஸ்டண்டா நீங்க ஒண்ணு ரெடி பண்ணிருக்கீங்க, அதற்காக நன்றி. வெயிட் பண்ணதுக்காகவும் நன்றி. நன்றி நன்றி. நாம் இன்னும் சந்திப்போம் அடுத்த நேர இணைப்பில். வணக்கம். வணக்கம் ரவிசங்கர் சார், ஹாப்பி கனடா டே உங்களுக்கும். சிறப்பு கனடாவுடைய சிறப்பு அம்சமா நீங்க நினைக்கிறது?
3: எல்லாரும் சொன்னதுதான், நானும் சொன்னோம், அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்.
1: பாருங்க,
3: எனக்கு சொல்றது என்னன்னா, ஒரு சூட்கேஸ்ல வந்து இறங்கணும், ஒரு சூட்கேஸோட ரெண்டு குழந்தைகள் கூட்டி 20 வருஷமோட இறங்கி இங்க வந்து நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆச்சு, ஒரு ஃபியூச்சர் ரிட்டையர்ட் லைஃப் நல்லா செட்
1: ஆயிடுச்சு,
3: குழந்தை நல்ல எஜுகேஷனும் கிடைச்சது, இதை விட வேற என்ன வேணும்?
1: பியூட்டிஃபுல், சோ ஹாப்பி. வெரி. இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து அவ்வளோதான்ப்பா, இங்கே ஒரு 5 வருஷம் நான் பணம் சேர்த்துக்கிட்டு ஊருக்கு போயிடுவேன், இங்கே ஒரு 10 வருஷம் பணம் சேர்த்துட்டு ஊருக்கு போயிடுவேன் மாதிரி ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தரும் போக மாட்டாங்க இல்லையா?
3: நிச்சயமா.
1: உங்களுக்கு ஒரு ஜோக் இல்ல பாடல் என்ன?
3: ஜோக் என்னன்னா, பழனிசாமி போன் பண்றாரு ராமசாமி வீட்டுக்கு.
1: யார்? கோயின்சாமி வந்து ராமசாமி வீட்டுக்கு போன் பண்றாரா?
3: ராமசாமி வீட்டுக்கு போன் பண்றாரு, மனைவிதான் போன் எடுக்கிறாங்க. கேக்குறாங்க, ராமசாமி இருக்காருங்களா? இல்லைங்க, அவர் குளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. மனைவி கொஞ்சம் தயக்கத்தோட, நீங்க அப்படின்னு நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறீங்க கேக்குறாங்க,
1: திருப்பி கூப்பிடுவாரு ராமசாமி இருக்காருங்களா, மேல படுத்திருக்காங்க, ஐயோ சாரி நான் அப்புறம்
3: கூப்பிடுறேங்க.
1: அந்த ஜோக்கும் எனக்கு எப்ப அது செம ஸ்பாட்ல அடிச்ச எஸ் சி சேகர் டிராமால ரெண்டு ஜோக்குமே பயங்கரமா இருக்கும். சூப்பர். பாடல் என்ன சார் கேட்க விருப்பம்?
3: என்னங்க
1: பாடல்? பாடல்
3: பாடல் வந்து ஏதோ ஒன்று போடுங்களேன்,
1: நிறைய பாடல் போடுங்க. ஆமா நிறைய பாடல் இருக்கு.
3: அப்புறம் உங்க அப்பா கூட என்ன பேச்சு வைக்கணும்.
1: ஆஹா,
3: ஏன்னா நானும் அந்த மாதிரி இப்ப முதல்ல போய் ரெடியா இருந்திருந்தேன், வெயிட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி அந்த மாதிரி இப்ப திங்க் பண்ணிட்டு தென் போவேன். அதுதான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இப்ப குழந்தைகளோட சொல்லுவேன், முதல்ல பிளான் பண்ணி பிளான் அப்படின்னு.
1: எங்க அப்பா வந்து இப்ப சரி ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியா போறது எனக்குமே பிடிக்கும். இப்ப ரேடியோ ஷோ வந்து கரெக்டா 9 மணிக்கு அப்படின்னா யூஸ்வலா நான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடுவேன். அதுதான் அப்படிதான் எனக்கும் அது கம்ஃபர்ட் ஆகிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஆரம்பிக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் டு ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிடும் ஈவெண்ட் வென்யூக்கு கொடுத்த டைமோட. ஆனால் எங்கள் அப்பா வந்து 12 hours ஏர்லி, அதுதான் கொஞ்சம் ஓவர்.
3: நான் வந்து இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு விட ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணலாம், போகிற வழியே ட்ராஃபிக் ஜாம் இருக்குமா?
1: கரெக்ட்.
3: அதனால ஒரு கண்டிங்கன்சி பிளானுக்கு
1: நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்காக.
3: நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி
3: நன்றி.
1: சிறப்பான ஆக்சுவலி அந்த ரெண்டு ஜோக்கும் சூப்பராக இருக்கும். கால் பண்ணுவாங்க, கால் பண்ணோடனே ராமசாமி என்ன பண்ணுறாரு, குளிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் அதாவது நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்கா வெறும் நீங்கன்னு கேட்பாங்க, நான் காலையில் குளிச்சிட்டேன். இந்த இந்த இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஃபோன் கால் ஜோக்ஸே நிறைய இருக்குது. ஒரு 18-20 ஜோக்ஸ் எஸ் வி சேகரோடது, அப்புறம் மௌலின் மௌலி இருக்கார் இல்லையா, அவரோடது வந்து அவரோட ட்ராமாவில் வந்து இதே மாதிரி டெலஃபோன் ஜோக்ஸ்ன்னே சொல் தனியாக ஒரு புக்கு முன்ன அந்த காமெடி புத்தகங்கள்லாம் படிப்பேன். அதே மாதிரி கார்ட்டூன் காமெடிஸ்லாம் ஒன்று இருக்கும், ஐயோ அவரோட சூப்பர் கார்ட்டூனிஸ்ட் நான் பேரே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு வரல. கார்ட்டூன் காமெடின்னு இருக்கும், ஒரு வெறும் ஓவியத்திலேயே வந்து நகைச்சுவையை வந்து கொண்டு வந்து சேர்த்துன ஒரு சூப்பரான ஒரு ஆள். நான் அது கரெக்டாக எடுத்துட்டு கூப்பிட்றேன். நீங்களும் அதெல்லாம் வாழ்க்கையில நிச்சயமா பார்த்தே ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் அதை ஷேர் பண்ணுவோம். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம். நல்லா இருக்கேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானிடமாச்சியாக நன்றி. முதலாவது உங்களுக்கு என்னுடைய கனாதன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி நன்றி. நல்ல ஒரு ஜோக் ஏதாவது சொல்லுங்களேன்.
4: என்னென்னு சொன்னால், எனக்கு வந்து நான் ஆங்கிலம் படிவாங்க கதைப்பேன், எனக்கு ஆங்கிலம் கதை கேட்க இந்த சொல் உச்சரி பிளஸ் பிரச்சனை இருக்கு. அப்ப நான் ஹாப்பி நியூ இயர் என்று சொன்னது அவளுக்கு என்னென்ற விளங்கி தெரியல. டிங்கோட்டல் அவள் ஹாப்பி ஜீனோ மேக் பண்ணி தந்தாள்.
1: அவங்க
4: அவ்வளவுக்கு சிரிச்சு கொண்டுதான் பெருசு எங்களும் மற்றவளம் தலையை திருப்பி கொண்டுதான் வந்து வந்துட்டு போவேன். என்ன நினைச்சா அது பிள்ளைக்கு போக திருப்பி வரும்.
1: அந்த பிள்ளையோட நீங்க அதிகமா சிரிக்கிறீங்க, கியூட்டா.
4: சும்மா ஒவ்வொரு நொடியையும் பசிச்சு சிரிச்சு போட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டிய
1: அவ்வளவுதான். கரெக்டா சொன்னீங்க.
4: கலைக்குதற்காக இந்த பாடசாலை சமர்ப்பிக்கிறேன். ஹீரோ படத்துல இருந்து புறா
1: புறா ஒரு புறாவுக்கே பில் அடிச்சவரை பார்த்திருக்கேன். புறாவுக்கே பாட்டு டெடிகேட் பண்ணது முதல்ல நீங்க தான். என்ன பாட்டு என்னது?
4: புறா புறா பொன் புறா.
1: என்ன படத்துல
4: இருந்து?
1: எது? கீரா
4: ஹீரோ ஹீரோ படத்துல இருந்து.
1: ஓ, ஹீரோ படத்துல இருந்தா?
4: முகந்தெரியாமல் இப்ப இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட விட்டுநோட்டி கலைச்சு போட்டு போறதுல அன்புகள் தான். அதே போல எனக்கு முகம் தெரியாம கிடைத்த அன்புகள் ஏதோ ஒரு வழிவிட என்னோட மீண்டும் கலைக்க வேண்டும் என்றதான் எனக்கு ஒரு ஆசை. அதை இந்த இறைவன் தேம் இந்த வானொலியில் சமர்ப்பித்து போட்டு போறேன் பாப்பா. நான் உயிராக நேசிக்கிற அன்புகள் மீண்டும் என்னோட கலைக்க வேண்டும். ஏன்னா அந்த அன்புகள் இல்லாட்டி இந்த உயிர் வந்து இந்த விடும்
5: பாடல் வந்து தூள் படத்துல இருந்து இது
1: கொடுவாமிக்கு அந்த பாட்டு
5: சும்மா தூளா இருக்குல்ல அதனாலதான். ஆமா அந்த பாட்டு தான். நீங்க இந்த கனடாவுக்கு பிடிச்ச விஷயம்னா தமிழகத்தை சொல்லுவாங்க, வந்தாரை வரவழைக்கும் தமிழகம், கனடா வராத வரையும் வரவழைத்து வாழ வைக்கும் கனடா,
1: கடன் கொடுத்து வாழ வைக்கும் கனடா, கரெக்ட்.
5: ஏதோ ஒன்னு நல்லா வாழ வைக்கும் கனடா. சோ இங்க வந்து அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி அந்த மாதிரி ஒரு இதுமே நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு ஒரு நேர்வா அப்படி நல்லா இருக்கும். சோ அதனால வந்து அதை பத்தி இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஸ்டில் அந்த இது இருக்கு. சோ வராத வரைக்கும் வரவழைக்கும் கனடா. சோ எல்லாரும் வந்து வாங்கல, யாரும் படிச்சவங்க படிக்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வாழ்வாங்க, ஆனா படிச்சவங்க ஒரு லெவல்ல வாழ்வாங்க, படிக்காதவங்க ஒரு மேல வாழ்வாங்க, ரொம்ப இருக்கும். இங்க வந்து எல்லாருமே நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம், படிக்காதவங்களும் படிச்சவங்க நல்லா வாழலாம், படிக்காத படிச்சவங்க படிக்காதவங்க கீழே வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எந்த மாதிரி வாழலாம். சோ அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி
1: இருக்கு. வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா போதும். இருந்தாலும் அங்க படிப்பு அப்படிங்கறதெல்லாம் செகண்டரியா தான் இருக்கு.
5: நம்ம ஊர்ல வாய்ப்பு இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த படிப்புன்னு ஒன்னு கோடு போடும், அது போட்டு அந்த மாதிரி அந்த சேர்ல உட்காந்து இப்படிதான் இருக்குன்னா அப்ப ரிட்டையர்மெண்ட்டா தள்ளி விட்டுருவாங்க பாத்துட்டு. இங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. அந்த ஒரு இது ரொம்ப பிடிச்சது அங்கே. ஆமா, அந்த பாடல். அப்புறம் வந்து நீங்க சும்மா சாதாரண ஒரு ஜோக் தான் சொல்லிட்டு போறேன் இருந்தாலும், அதாவது கண்ணம்மா பொண்ணம்மா ரெண்டு பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ கண்ணம்மா பொண்ணம்மாட்ட சொன்னா, ஏ எங்க வீட்டுல நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பொண்ணம்மா சொன்னா, அப்ப சந்தோஷம் தானே, நல்ல பார்ட்டி தானே, சூப்பர் அப்படின்னா. உடனே அட நீ வேற அடி, அதுக்கான எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி நீங்க நல்ல இடமா பார்த்து, ஆமாண்டி ரெண்டு நாள் நல்ல மழை பெய்ய போகுது, ஆடு மாடலும் கட்டி வைக்க நல்ல கொட்டாய் பொண்ணு எடுத்து கிளீன் பண்ண அதான் சொல்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அடைச்சி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ரெண்டு பேருமே ஏமாந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரே புஷம் பண்ணிருப்பாங்க மாமியார் அங்கிருந்து ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. வந்துட்டு என்னடா அது, ஒரு உங்க ஊர்ல ஒரே வெப்பாலயமா ஒரு ஹீட்டா இருக்குமே மாப்பிள, ஐஸ் பொட்டி இருக்கலாமே, நல்லா சில்லுன்னு இருக்காமே, நல்லா தூங்கலாமே அப்படின்னு கேட்டிருப்பான். நல்லா, ஆமா ஆமா நல்லா தூங்கலாம், நல்லா நல்லா தூங்கலாம், கவலைப்படாதீங்க, நாளைக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க, சொந்தக்காரங்களா வர சொல்லிருங்க, நல்லா பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஒண்ணு என்னடா புஷ் பொண்டாட்டிக்கிறீங்கன்னு இந்த மாதிரி சொல்றீங்க, ஆமாங்க அவங்க அமண்டி அவங்கவுங்க அந்த அந்த நேரத்துல என்ன வேணுமோ அவங்களே தானா
1: கேட்டுருவாங்க
5: அப்படின்னு சொல்லி என்ன சொல்றீங்க, ஆமா நீங்க நைட் வந்து செத்து போயிருவாங்க, நாளைக்கு ஐஸ் முடிச்சு சாப்பிட்டு வர சொல்லி நல்லா தூங்குவாங்க. இந்த மாதிரி இன்னொன்னு சின்ன சிந்திக்க வேண்டியது, ஒரு வியாபாரி வந்து, ஒரு வியாபாரி தான், ஒரு தாத்தா ஒரு வயசானவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு
1: இருந்தா,
5: இன்னொரு வியாபாரி பாத்துட்டு வந்தான். பாத்துட்டு வந்து, என்னடா அந்த வயசானவர் சண்டை போட்டுட்டு இருக்க, ஆமா அந்த வயசான பாடுறா தான் வச்சிருக்கிற பல்ல வச்சுக்கிட்டு இடைக்கிட காசு கேட்கிறாரு அப்படின்னா. அந்த வயசான சொன்னாரு, ஏன் நீவன் தான் சொன்ன, நீ வந்து இடைக்கிட பொருளுக்கு இடைக்கிட எந்த பொருளா இருந்தாலும் காசு கொடுக்கணும்னு சொன்னேன், பல்ல வச்சிருக்கூடா, நீ பாரு தம்பி இந்த வயசான இந்த வியாபாரி, நீ வந்து இடைக்கிடை பழைய சாமான்களுக்கு பொருளும் கொடுக்க, அப்ப வீட்டுல சாமான் கொடுக்கலாம், இவன் மொத்தமா பொருளை கேட்டா தரமாட்டேன்ட்டா. உடனே அந்த சண்டை போட்ட வியாபாரிட்ட வந்த வியாபாரி சொன்னேன், ஏன்டா அவரு வயசானவரு, இன்னைக்கு இருப்பாரா நாளைக்கு தெரியவோ தெரியாது, சந்தோஷமா அனுப்பிவிட வாங்கிட்டு அதே பிற அந்த பல்ல போய் வாங்கி வச்சு நான் பண்ண உடனே இடையில பல்ல பாத்துட்டு சமாதானம் பண்ற வியாபாரி பார்த்துட்டு, சரிங்க பெரியவரே நான் தர்றேன் உனக்கு, ஏதோ பல்லெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 45 கிராம் இருந்துச்சு. 45 கிராமுக்கு இடைக்கிட ஒரு அத்திங்க கிட்டத்தட்ட 6 பல்லு 7 பல்லு, 45 கிராமுக்கு 45 ரூபா போட்டு 5 எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து சந்தோஷம் போயிட்டார் அந்த பெரியவர். உன்னை இந்த சண்டை போட்ட வியாபாரி கேட்ட, என்னடா நீ மடப்பையில இருப்ப போட்டுருக்கு, அந்த ஒண்ணுக்காம பல்லு கடை நீ போய் சுடுகாட்டுல போனா 1008 பல்லு நீ எடுக்கலாம், நீ இதை போய் காசு கொடுத்து அடப்போடா கொஞ்சம் ஊத்தி
1: இருக்கும். நிறைய ஜோக்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதே சமயம் நான் இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்றேன். 4 மணிக்கு வந்து லைட்டாக தூறலும் வந்து அங்கங்கே மழை பெய்கிற வாய்ப்பும் இருக்குது. எவ்வளோ இயற்கையோட பியூட்டி பார்த்திங்களா, இவ்வளோ வெயில் அடிக்குது. ஒருவேளை வந்து செடிக்கு மரங்களுக்கு இப்போ பறவைகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் போயிட்டாங்கன்னா லைட்டாக மழையும் பேஞ்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணுது. எனக்கு வந்து இந்த இயற்கையுடைய பியூட்டியே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்தான். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: என்னடா திடீர்னு தெலுங்கு பாட்டெல்லாம் போடுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துடாதீங்க, அது தமிழ் பாட்டு தான். அந்த மாதிரி இருக்குது மகுடம் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுடைய புத்தம் புதிய வரப்போகிற படத்திலிருந்து அந்த பாட்டை கேட்டிங்க. ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக எந்த ஒரு ஸ்பெஷலான நாளாக இருந்தாலும் முதல்ல கால் முதல் விஷ் வந்து சிவலிங்கம் ஐயா கிட்ட இருந்தால் வரும். காலையில் 6 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கூப்பிட்டு ஒரு ஸ்வீட்டான விஷஸை போடுவார். இப்போ வந்து அவர் ட்ராவலில் இருக்கார் இல்லையா, அதனால் விஷ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் வந்து இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து இப்போ மெட்ராஸில், இப்போ சென்னையில் போய் லேண்ட் ஆகிருக்காரு. இப்போ இந்தியாவில் தான் இருக்கார். லேண்ட் ஆன உடனே வந்து ஃபோட்டோ அனுப்பி நான் வந்துட்டேன் உங்கள், அதோட சூப்பர். இப்போ கால் பண்ணி அவர் வந்து எனக்கு இன்றைக்கும் வந்து அவர் அங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கனடா டே வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அதை கூட பெஸ்ட் விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வரும்போது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மனசு இருக்கே. ஆஹா, இது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த இப்போதைக்கு எதுவுமே நமக்கு அங்கேருந்து கொண்டு வர தேவையில்லை அப்படின்னாலும் அதை கேட்குறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா. இப்போ வந்து நான் கேட்பேன், ஒரு பொறி உருண்டியோ ஒரு மிக்சரோ முறுக்கோ ஏதோ ஒன்று அங்கேருந்து கொண்டு வரலாம், சாப்பிட்ற ஐட்டம் தான், வேறு என்னத்தை கேட்க போகிறோம். அந்த மாதிரி கேட்கணுன்னு ஆசை தான். ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே இல்லைனாலும் அவர் வந்து கேட்குறாரில்ல, கால் பண்ணி உங்களுக்கு தான் வேணுமா கொண்டு வரணுமா சொல்லுங்கள், வரும்போது கொண்டு வரேன் அப்படின்ட்டு. அது இல்லாமல் விஷஸ் வழக்கம் போல் சொல்லிட்டாரு. ஸோ சிவலிங்கம் ஐயா, நாங்கள் எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணுறோம். கூடி விரைவில் வாங்க, மறுபடியும் வந்து தொடர்ந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கு, உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப அவளாக காத்துட்ருக்கோம். இந்த மாதம் ஜூலை மாதம் ஃபுல்லாக அங்கே தான் ஜாலியாக இருக்க போகிறாரு, செப்டம்பர் தான் வருவார். கரெக்டாக அவர் எல்லா வெக்கேஷனையும் முடிச்சுட்டு வரட்டும். இப்பொழுது இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம். ஐயோ, வரும் வரும் எல்லா பாட்டும் வரும், ஒவ்வொன்றா வரும். உடனே என்னையே குஸ் பண்ணுவீங்களே நீங்க. தம்தன தம்தன தாளம் வரும் அந்த பாட்டு தானே,
3: பாட்டு வேண்டிய பாட்டு. அது சரி, நான் ஹிந்திக்காரி ரெண்டு ஹிந்திக்காரி வச்சுருந்தேன், அதை வேலை விட்டு போனா வேற ஹிந்திக்காரி வந்துக்கிறேன்.
2: ஓ, இன்னொரு ஹிந்திக்காரி வேற வந்தாச்சா?
3: அவ முந்தி ஒளிபரப்பா இருந்தால் அவ வேலை விட்டு போட்டா, இப்ப புது ஆசையோட நான் ஹிந்தி பாட்டு கூப்பிட்டேன்.
2: ஓகே, இப்ப அவங்க பாடி காட்டியிருப்பீங்களே ஹிந்தி பாட்டை, கஜம் கஜம் அப்படின்னு. புது ஹிந்தி பாட்டு கேட்க சொல்லிருக்காங்களா உங்களை, கேட்டுருக்கீங்களா? என்ன
3: பல பல ஹிந்தி பாட்டு
2: தங்களுக்கு தெரியாத, துரந்தர்ல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். கேட்டுட்டா போச்சு, சூப்பர். மறுபடியும் கால் பண்ணதுக்கு நன்றி. உங்க பாட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், வந்து கால் பண்ணி செக் பண்ணுற ரெண்டு விஷயம் செக் பண்ணுவார். என்ன என் பாட்டு இன்னும் வரல அப்படின்னு, என்ன உன் பையனை ஸ்கூலில் சேர்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார். ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒரே பதில் தான், வரும் தம்பி ஆனா வர்றது. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் ரவிபாலா.
2: காலை வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? சிறப்பா, சூப்பரா, ஜாலியா இருக்கேன். பயங்கர ரெக்கவரி ஸ்பீடா இருக்கா, எப்படி இருக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரீங்க. ஓகே, ஆக்சுவலி ரசிகன் கரெக்டா சொன்னார், உங்க குரலை கேட்டோன்னு இல்லையே எப்பயும் போல் இல்லையே அப்படின்னாரு. அதான் அவர் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே.
4: ஈழத்தமிழரை பொறுத்தவரையில தான் நாங்கள் மிக மிக மிக நன்றி செல்வோம், நன்றியா இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஜீரோ ஜீரோ எங்களை தள்ளி எங்களை எங்களை புதகுடிகளை அமைத்த பார்த்தது. ஏதோ ஒரு வளத்துல நாங்க மீண்டும் முளைச்சிட்டோம். மலர்ச்சி வரும் குலமும், அதாவது நாங்கள் வாழ்ந்த இடமும் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் நாங்க புலம்பெயர்ந்ததுதான். எல்லா உலக நாடுகளும் அதுல கனடா நம்ம வாழ்ந்தோம்னு நான் சொல்லுவேன்.
2: அதனால
4: கனடா போகும் நாங்கள் நன்றியா இருப்போம். அதே சமயம்
2: நீங்க எப்பயுமே பெருமையா தான் சொல்லுவீங்க கனடாவை பத்தி. இது வரைக்கும் நீங்க அப்படிதான் அதான் சொல்லியும் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லுங்க சுவாமி கேப்போம்.
4: ஒருத்தர் அவங்க அம்மா அப்பா நடுவே சொல்லுகிறாங்க, பொறுப்பே இல்ல பொறுப்பே இல்ல. இப்ப ஒண்ணு மனம் கல்யாணம் கட்டி வச்சா பொறுப்பா வந்துருவான். இப்ப கடைசியா டிசைட்
2: பண்ணிட்டாங்க.
4: அவன் சொன்னான், இத நான் பள்ளிக்கூடம் போற கிரேட் ஃபைவ்ல செய்திருந்தேன், நான் பொறுப்பா படிச்சு நல்லா
2: வந்திருப்பாரு. எப்படி புரியல? புரியல என்னது?
4: இப்ப கல்யாணம் கட்டி வச்சா நான் பொறுப்பா வந்துருவேன்.
2: கரெக்ட்.
4: இத கிரேட் ஃபைவ்ல செய்திருந்தேன்.
2: கரெக்ட். இந்த ஜோக் வந்து யாருக்கு பொருந்தும்னா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதே எனக்கு தான் பொருந்தும்.
4: எனக்கு நல்லா பொருந்தும்.
2: அவர் ஆல்ரெடி அஞ்சாம் கிளாஸ்ல ஒரு தடவை, எட்டாம் கிளாஸ்ல, பத்தாம் கிளாஸ்ல வரிசையா கல்யாணம் பண்ணி தான் வந்திருக்காரு.
4: அவர் செய்தவர் பஸ்ஸுக்குள்ளே லேட போட்டு வருவானே.
2: கரெக்ட்.
4: அண்ணா ராஜா ஒரு தவறு நடந்துச்சு. அந்த அஜித் படத்துல மாதிரி தவறு நடந்த மௌத்தோ போட்டு தவறு மாதிரி எங்களோட புருஷோத்தவங்க தவறு நடந்துருது.
2: சிரிச்சுட்டே வந்துருக்காரு இதே முரளி மாதிரி.
4: கடைசி
2: வரைக்கும் புறாவுக்கு பொறி போட வேண்டியதுதான்.
4: ஆமா,
2: சொல்லிவிட்டுற வேண்டியதான் தர்மண்ணாவுக்கு.
4: உயிர் மேல ஆசை இருக்காரு.
2: அப்ப இன்னைக்கே சர்ஜரி வச்சுப்போம், நானே உங்களுக்கு சர்ஜரி பண்றேன்
4: அப்படின்றது. நாம எல்லா இடமும் பரவி இருக்கு, உலகம் முழுக்க இருக்கிற நாங்க தமிழாக்கள். என்ன
2: நிச்சயமா ஆக்சுவலி இது நல்ல பாட்டு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு.
4: ஆமா ஆமா, இந்த நாங்களுக்குரிய பறவைகள் நாங்கள் எங்கெல்லாம் விளைச்சிருக்கோம்ல, தமிழாக்கள் உலகம் உலக பறவை இருக்கிறதால உங்களோட கன்சர்ட்டும் உலக நாடகம் நடக்க போகுது இன்னைக்கு சனிக்கிழமை. இதனால தமிழாக இருக்க முடியாதானே?
2: அது சரி, கரெக்டா.

0: மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
5: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
9: நேர்கள் இதுவரை கேட்டது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி. இப்போ குலுக்கல் டைம் வந்தாச்சு. யாருக்கு அந்த பரிசு போக போகுதுன்னு பார்த்துருவோம். ஒரே நிமிஷம் அப்படி ரெடியா? யாருக்கு அந்த பரிசு போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ரெடி? ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த டிக்கெட்டை தட்டி செல்ல போகும் அந்த அதிர்ஷ்டசாலி டான்மில் ஸ்ரீ. டான்மில் ஸ்ரீ, வாழ்த்துக்கள். நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நம்பர்லாம் நோட் பண்ணியிருக்கேன், உங்கள் பேரையும் நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், நீங்கள் அந்த ஹாட்லைன் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்டை எப்படி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹாட்லைன் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், அவங்களுமே உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு கூப்பிடலாம், எப்படி வேணால். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அதிர்ஷ்ட நாள், நீங்கள் இஷ்டதெய்வம் என்ன சொன்னீங்க, ஈ சிவன் சொன்னீங்க இல்லையா. ஸோ போய் ஒரு கும்பிட போட்டுருங்க. வாழ்த்துக்கள் டான்மில் ஸ்ரீ. உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி கால் பண்ணி சப்போர்ட் பண்ண நேயர்களுக்கு நன்றி. மறுபடியும் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமாக நிறைய டிக்கெட் கொடுங்க, இலவசமாக கொடுப்போம், பாவம் எல்லாம் நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எனக்கு வந்து அதற்கான அப்ரூவல் வராததுனால நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக போச்சு. வெள்ளிக்கிழமை வரும்போது இன்னும் கொஞ்சம் கை நிறைய டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது நம்ம மக்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இடையில தான் இருக்கேன். பார்ப்போம். பொறுத்திருந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நாள், விடுமுறை நாள். நீங்கள் நல்லா வீட்டில் எல்லோரும் கறி சமைச்சி குழம்போடு சாப்பிட்டுருப்பீங்க, ஜாலியாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
3: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
3: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
3: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் @kilikoot.ca.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda Pradhi's chelladdhuk thanks.
4: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 67 வினை திட்பம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும் எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும் எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும் மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்

0: ஜி, இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
6: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
10: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, நான் லலித் காய்கறன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். பயங்கர வெக்கையா இருக்கு இன்னைக்கு.
0: ஆமா, நீங்க கனடா டே தானே, நீங்க ஒரு இடம் போக இல்லையா பண்டைக்கு?
1: எங்களுக்கு ஆபீஸ் இருந்தா வளமையா அப்படி கனடா டே வந்தால் அந்த வீக்ல எங்களுக்கு ஃப்ரைடேயோ மண்டே எடுக்கிறது, அந்தந்த வேலை செய்யறது. கொஞ்சம் வேலை இருந்தது அவங்களுக்கு. ஃப்ரைடேயோ
0: ஃப்ரைடேயோ நல்லது. சிலங்களுக்கு என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு மூவி 24ல இருந்து நானும் அழகினியில அந்த பாட்டு. அது கூட கேள்வியா சொல்லுங்க.
0: ஆமா ஆமா, கேள்வி வந்து, நீங்கள் இன்று கனடா டே என்றபடியா நீங்க கனடாக்கு எந்த விடயத்துக்காக நீங்க நடந்து சொல்வீர்கள் என்று. அல்ல, மற்றது இன்னொரு இரண்டாவது கேள்வி என்னவென்றால், ஒரு வாலிபன், ஒரு அழகான வாலிபன் ஒருதன் இருந்தானா, அந்த வாலிபன் வந்து நிறைய முயற்சிகள் செய்து நிறைய தோற்று போய் எல்லோருடைய விமர்சனத்திற்கும் ஆளாகி மனமுடைந்து போயிருந்தானா. ஒரு நாள் அந்த வாலிபன் வந்து ஒரு பஸ்ல பிரயாணம் செய்யறான். அந்த பஸ்ல இன்னொரு வயதான தாத்தாவும் இருக்கிறார். அந்த தாத்தா இந்த இளைஞனுடைய முகத்துல அவ்வளவு வாட்டமாக சோகமாக இருந்ததை பார்த்து விட்டு, ஏன், உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்கும் பொழுது அந்த வாலிபன் எந்த பதிலுமே கூறவில்லை. இந்த தாத்தா மீண்டும் மறுபடியும் கேட்கின்றாராம் இந்த இளைஞனிடம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் எப்படி இருக்கிறாய் என்று. அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னானாம், நான் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கின்றேன், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கள் என்று சொன்னானாம் தன்னுடைய துணையில். அப்ப இந்த தாத்தா மீண்டும் சொன்னாராம், நீ என்ன வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாயா, இது உன்னுடைய முதலாவது வாழ்க்கையா இல்லது இரண்டாவது வாழ்க்கையா என்று. அப்பொழுதுதான் இந்த இளைஞனுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சா, என்ன எல்லோருமே ஒரு வாழ்க்கை தானே இருக்கு என்று சொல்வார்கள், என்ன இந்த தாத்தா இரண்டு வாழ்க்கை சொல்கிறார் என்று விட்டு அந்த தாத்தாவிடமே கேட்டு விட்டானாம், என்ன இரண்டு வாழ்க்கை என்று. அப்பொழுது அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார்? அப்படி ரெண்டு வாழ்க்கை. நன்றி. இந்த பாடல் ரஹ்மானுடைய இசையமைப்பில் அர்ஜித் சிங் மற்றும் சின்மையின் குரலில். ஒலிக்கும் நேரம் 5 மணி 58 நிமிடம்.

0: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து அவற்றை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல் திட்ட பிரதானி எவான் பபஜோஜியோ வலியுறுத்தியிருக்கின்றார். பெண்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்துவதற்கு வழங்கும் சேவைகளை மேலும் தரமுயர்த்தி பொதுமக்களுக்கு மிக நெருக்கமான சேவையாக மாற்றுவது அவசியமாகும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு சிறிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையில் 1,100,000 அரச ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்திருக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயற்சிக்கப்பட்ட சுமார் 1,08,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 77 இஸ்லாமிய சமூகங்களை OBC பட்டியலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு நீக்கியமைக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா நாடு முழுவதிலும் தனது நிலையங்களில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கின்றார். ராஜஸ்தானின் தௌசா அருகே டெல்லி மும்பை விரைவு வீதியில் பேருந்து ஒன்று டிரெய்லருடன் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் சொகுசு கப்பலில் ஹன்டா வைரஸ் பரவலுக்கு ஆளானவர்களுக்கான சுய தனிமைப்படுத்தல் காலம் முடிந்துவிட்டதாக கனடாவின் பொதுச் சுகாதார முகமை அறிவித்திருக்கின்றது. பிரைட் அணிவகுப்புகளில் இருந்து தாங்கள் விலகுவதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியாயப்படுத்த வேண்டியதில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துவது அரசியல்வாதிகளின் பொறுப்பு என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமீல் ஜிவானி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு கடற்கரைக்கு புதிய எண்ணெய் குழாய் அமைப்பது தொடர்பான தனது அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் இன்று அறிவிக்கின்றார். ரஷ்யாவின் ராணுவ தளத்திற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்கியிருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் சானே டகாச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். தேவைப்பட்டால் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். குடியேறிகள் விடயத்தில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறை குறித்து போப் லியோ முன்வைத்த விமர்சனத்தை மறுத்திருக்கின்ற அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் வத்திக்கானின் நிலைப்பாட்டுடன் தான் உடன்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 36 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 46 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது 40% காணப்படுகின்றன. 0.1 மில்லிமீட்டர் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 35 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளையும் மதியத்திலிருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 32 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சீம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும், அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்விகள் என்று இன்று இரண்டு கேள்விகள், அதாவது இன்று கனடா டே என்றபடியால் நீங்கள் இந்த விடயத்திற்காக கனடாவிற்கு நீங்கள் நன்றி சொல்வீர்கள். அதனை நீங்கள் கூறிவிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். அல்லது உங்களுக்கு ஒரு சிறு கதையும் இருக்கின்றது. அதாவது ஒரு அழகான வாலிபன் ஒருதன் நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்து நிறைய தோற்று போய் எல்லோருடைய விமர்சனத்திற்கும் ஆளாகி நிறைய மனமுடைந்து போயிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்தானாம். அந்த தருணத்தில் அவனுடன் ஒரு வயதான தாத்தா ஒருத்தரும் இருந்தார். அந்த தாத்தா இந்த இளைஞன் வந்து மனமுடைந்து அவனுடைய முகத்தில் அவ்வளவு சோகங்களாக இருக்கிறத பார்த்து விட்டு அந்த தாத்தா கிட்டாராம், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கிறாயன். அதற்கு அந்த இளைஞன் வந்து இந்த பதிலுமே கூறவில்லையா. இந்த தாத்தா மீண்டும் கேட்டாராம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னானா, நான் என்னுடைய வாழ்க்கையே வாழ்க்கையை நான் வெறுத்து போயிருக்கின்றேன், நீங்கள் வந்து பேசாமல் இருங்கள் என்று சொன்னான். அப்போ இந்த தாத்தா மீண்டும் கேட்டாராம், என்ன வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாய், என்ன உன்னுடைய முதலாவது வாழ்க்கையா இல்லது இரண்டாவது வாழ்க்கையா. அப்போ இந்த இளைஞனுக்கு நினைத்தானாம், என்ன எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கை தானே இருக்கிறது, என்ன இந்த தாத்தா இரண்டு வாழ்க்கையை சொல்கிறாரே என்று நினைத்து விட அந்த தாத்தாவிடமே கேட்டானாம், நீங்கள் என்ன இரண்டு வாழ்க்கையை சொல்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டான, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 22.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனியமாக வணக்கம் ராஜி. கோதால் கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா வீட்டுக்குள்ள இருக்கோம். நீங்கள் இந்த வெப்பத்திலையும் கடும் வெப்பத்திலையும் வந்து எங்களை மகிழ்விக்க வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
2: நான் நினைத்தேன் ராஜி இன்றைக்கு இந்த பக்கம் வரமாட்டான்.
1: அப்படியெல்லாம் நினைக்க கூடாது.
2: நிச்சயமா இருக்கக்கூடாது, அதுவும் கனடாடையில்.
1: ஆமா சொல்லுங்கள். நாங்க ரெண்டு கேள்வி கேட்டோம்.
2: உங்களை பாட்டை சொல்லிட்டு
1: சொல்லுங்க.
2: மகுடம் படத்துல புது பாடல் உண்டு, கனடாடையில் நாங்கள் புது பாட்டு கேட்போமே. நச்சந்து வைத்தானே அந்த பாட்டு. கேள்வி கூட ரெண்டு கேள்வி. கனடாவில வந்து எங்களுக்கு நன்றி சொல்றால் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவோம். அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டத்துல வந்த நாங்கள் வந்த எங்களை இவ்வளவு குயர்த்தி நாங்கள் நினைத்தபடி வாழ்க்கையும் அமைத்து தந்து எங்கள் உடல் நலங்களையும் கவனித்து நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இவ்வளவு உதவி செய்திருக்கு கனடா.
1: கண்டிப்பா
2: நாங்கள் கனடாவுக்கு நன்றி சொல்ல மறக்க கூடாது. எந்த காலமும் கனடாவை மறக்கணும்.
1: கண்டிப்பா.
2: உங்களோட கேள்விக்கு பதில்,
1: கிட்டத்தட்ட எங்களுக்கு இன்னொரு தாய் நாடு மாதிரி ஆகிவிட்டது.
2: இன்னொரு தாய்நாடு இல்ல, இப்ப நான் தாய்நாட்டுல வாழ்ந்த காலத்தை விட இங்க வாழ்றது.
1: ஆமா, உண்மைதான், உண்மைதான். அதான் சொல்ல வந்தேன். இப்ப நாங்கள் எங்களுடைய நாட்டுல வாழ்ந்த காலத்தை விட இங்க வாழ்ற காலம்
2: கூடிட்டு.
1: ஆமா, ஆமா. சொல்லுங்கள். அத்துடன் ஒரு கதையும் சொன்ன, ஒரு குட்டி கதையும்
2: சொன்னீங்கள். அது வந்து தாத்தா இது எத்தனையாவது வாழ்க்கைன்னா நாளைக்கும் முதலாவது வாழ்க்கையா ரெண்டாவது வாழ்க்கையாண்டா, திருமணத்துக்கு முந்திய வாழ்க்கையா இல்ல திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கையாண்டா மீனிங்லாம் தாத்தா கேட்டிருப்பேன்.
1: கேட்டிருப்பேன்.
2: அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: திருமணத்துக்கு முந்திய வாழ்க்கை அல்லது திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கை, அந்த இரண்டு பார்க்கலாம். எப்படி கேட்டாரு உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கலுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் ஜி வி பிரகாஷனுடைய இசையமைப்பில், இடக்கசியினுடைய வரிகளில் வந்த பாடல், மங்காளி மற்றும் வேல்முருகனுடைய குரலில். வணக்கம். இந்த நேரம் 6:17.

0: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
1: வணக்கம் சுதன், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த பிரச்சனையாவதுக்கு என்ன பாதிக்காததுக்கு இன்றைக்கு பகல் வேலையே எனக்கு இல்லை. பகல்ல வேலைக்கு தொடங்குற வேலை இல்லை. இரவு தானே இப்ப வீட்டிலேயே இன்றைக்கு
1: டீனா
2: படத்துல இருந்து வத்திக்குச்சி பத்திக்காத யாரும் வந்து சூப்பர். அந்த உங்களோட கேள்விக்கு பதில் என்னண்டா, அவர் அந்த இதரை சிந்திக்க வைக்கிறதுக்காக அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். என்னண்டா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இவரே கேட்கிறாரு தானே, என்ன இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, அப்புறம் என்ன ரெண்டு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையான்னு கேட்கிறான்ற மாதிரி இவர் கேட்டிருப்பார். கேட்க அவர் சொல்லிருப்பார், அப்ப நீயே சொல்லிட்ட இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை பொறுத்து போட்டு என்ன என்ன செய்ய போற, இருக்கிற வாழ்க்கையே வாழ வேண்டியதான்,
1: இருக்கிற வாழ்க்கையே வாழ வேண்டியதான், எப்படியாவது வாழ்ந்து முடிக்கணும். அப்படியா?
2: இதோட சேர்த்து இந்த ரெண்டாவது பதிலையும் சொல்லலாம். கனடா பிடிக்கிறது பிடிக்காத பத்தி கேட்டிருந்தீங்க. கனடா என்ன விஷயம்
1: நன்றி சொல்ல வேண்டும், பிடிப்பதில்லை நன்றி எதற்காக நாங்கள் கனடாக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
2: அதாவது ஒரு துணைவியார் மாதிரியான வாழ்க்கை, இந்த ஒரு துணைவியாரோட வாழ்ற மாதிரியான, காதலியோட வாழ்ற மாதிரி இல்ல, துணைவியாரோட வாழ்ற மாதிரியான வாழ்க்கை. அது காதலின்றது ஒரு அவருக்கு அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒரு கிளர்ச்சியா இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுக்க துணைவி தானே. அப்ப பிடிச்சதோ பிடிக்கலையோ அது அது அந்த ஒரு நம்ம மாதிரி வந்துடும்.
1: நல்ல ஒரு உதாரணம் கொடுத்தீர்கள், துணைவி யார் மாதிரியான ஒரு வாழ்க்கை.
2: அதாவது இப்ப நான் கனடாக்கு விரும்பி இப்ப ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையால விரும்பி வந்தவர்கள் இல்ல. நான் வந்தது ஒரு ஒரு நோக்கம் கருதி, ஒரு ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட நோக்கம் கருதி வந்தது. அந்த இது முடிஞ்சதோடைய எனக்கு கனடா இருந்தேன் இங்க இருந்தேன்ன்ற மாதிரியான ஒரு நிலைமையில, ஆனா அதுக்கு பிறகு வாழ தொடங்கி எங்கண்ட வீடு இந்த இது அந்த மாதிரி போகுது.
1: நல்லது, உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து SPB பாடிய பாடல். அளிக்கும் இந்த நேரம் 6:25 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
2: தீபன், எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்ல சுகமா இருக்கு, உங்களுக்கு? நீங்கள்?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்? நீங்க கேட்ட பாடல் வந்து முதல்வன் திரைப்படத்தில் இருந்து அழகான ராட்சசி. மறந்து விட்டீர்க? அப்படியா? எஸ்பிபி ஹரணி பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள், நன்றி. சொல்லுங்கள்
3: சொல்லுங்கள். வந்து ஒரு வாழ்க்கையா சொல்லி இருப்பார். மகாபுரம் ஊரை பொறுத்தவரைக்கும் நாங்க கனடா எல்லா வசதிக்கும் வெயில வீடுமா இருக்கோம். சோழி ரோட்டில் நாங்கள் இருக்கிறோம். குடிச்ச நாள் வந்து குடிச்ச நாடு கனடா.
2: நல்லது, பாடலும் கேட்டு மகிழுங்க, நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் ஹரணியினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் ஆரம்பம் 6:32.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ஜெயநோதல். எப்படி நல்லா இருக்கீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சுகமா. மழை கூட இருக்கு இன்னைக்கு, நல்ல மழை.
1: அப்ப நோர்வேல இன்னைக்கு நல்ல மழை கொட்டது அப்படியா?
2: ஆமாம், 13 நினைச்சது நல்ல மழை. இன்னைக்கு நல்ல மழை. நல்லா இருக்கு.
1: ஆனால் அந்த மழை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்.
2: எனக்கு பிடிக்கும், நல்லா பிடிக்கும்.
1: நல்லது.
2: நான் இருக்கிறது மலையில தான் பிரச்சனை. மழையும் வெயிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.
1: கண்டிப்பா. அதுவும் மலை பிரதேசத்திலே இருக்கும் பொழுது அந்த மலையினுடைய அது அந்த பார்ப்பதற்கே ஒரு இயற்கையினுடைய அவ்வளவு ஒரு ஒரு என்ன கொள்ளை அழகாக.
2: நான் நிறைய சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் இருக்கிறதே ஒரு காட்டுக்குள்ள தான், காடும் காடு மலையும் மலைக்கும் அந்த இடம் எனக்குள்ள இருக்கு. பிரச்சனை இல்லை, நல்லது. நிறைய நாள் பாடல் தெரியுமா?
1: கண்டிப்பாக சொல்லுங்க. என்ன பாடல்?
2: அந்த என்ன பிரியமான தோழி படத்துல ஒரு பாடல் உண்டு, சரியல் பாடிதர், வானம் என்ன வானம் தொட்டு விடலாம்.
1: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம். சொல்லுங்க.
2: அது நீங்க இப்ப கனடாவுக்கு கேட்டீங்க, நானும் கனடாவுக்கு போன வருஷம் இதே நல்லா அந்த கனடாவை நின்றுனேன். இப்ப நானும் கொண்டாடினான் அந்த வகையில அந்த நாட்டுல வந்து நாங்க இருக்கிறதுக்கே முதல்ல நன்றி சொல்லணும். நன்றி சொல்றேன்டா, வேகப்பட்ட நன்றி சொல்லணும். அதை நான் நோர்வேக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த நாட்டுல எங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். மற்றது எல்லா மனிதர்களையும் வந்து மனிதர்களும் மிருகங்களும் எல்லாரையும் வந்து சமமா மதிக்கிறது.
1: கண்டிப்பா
2: அது வந்து இந்த வெளிநாட்டுல வந்து இருக்குது. அது நான் கற்றுக்கொண்டது. யாரா இருந்தாலும், எந்த பெரிய வேலையில இருந்தாலும், எல்லாரும் கீழே இருக்கிறார்கள், எல்லாரையும் மதிப்பினும் கற்றுக்கொண்டேன். சமம் என்றது அது அதுக்கு முதல்ல முக்கியமா அந்த ரெண்டுக்குமே நன்றி சொல்லணும். முதல்ல இங்க வாழ வைக்கிறது, அடுத்த எல்லாரையும் உண்டா மதிக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். மற்றது நிறைய
1: இருக்காட்டையும் அந்த கனடா பற்றி நிறைய புரிதல் இருக்கு.
2: ஆமாம், நான் தேர்டில் இருக்குதான். மற்றது இப்போ வானொலி கேட்குறேன் தானே. இப்போ நான் சீமாருக்கு வர்றதுக்கு முன்னுக்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கே நான் வானொலி கேட்குறேன் நான் சீமார். ஆனால் வர்றே இல்லை. பிறகு ஒரு நாள் நிகழ்ச்சி எப்படி முன்னாடி அப்படியே வந்து வந்து அப்படியே வந்துட்டேன். 10 வருஷத்துக்கிட்ட வானொலி கேட்குறேன் இருக்கு. அப்புறம் கனடா செய்தி எல்லாம் தெரியும். மற்ற தனிச்சு அங்கே தானே இருக்காங்க. தனிக்கு இந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க கனடாவில். ஆமாம், அந்த கேள்விக்கு வந்து நான் நினைக்கிறேன், அந்த தாத்தா கேட்டிருப்பாரு, நீ இளமையில இவ்வளவு காலம் தொலைச்ச வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறியோ, இல்லது அடுத்த இனிமே வருங்கால வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறியோன்றது அவர் ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. இதுவும் கடந்து போகும், நீ இனிமே வாழும் வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியோட உனக்கு பிடிச்சது மாதிரி சந்தோஷமா வாழன்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லிட்டு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
1: பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை அப்படியா?
2: இருக்கிற வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம் தானே, எல்லாருக்கும் எவ்வளவு காலம் வந்து இல்ல தானே. கொஞ்ச காலம் வந்தாலும் அந்த காலத்துல நீ நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு.
1: நன்றி. இந்த பாடல் வந்து பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:42.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். மழையை காண எல்லா கால கோலையும் போடுறாங்க. பெண்களுக்கும் ஓகே, வெளியே 3 கோல் போட்டுட்டு என்ன சொல்றது, இந்த கட்டவசாரு மாதிரி எல்லாம் பாத்தையும் பாத்தையும் கேட்டு அங்கால மச்சையும் பார்த்து கொண்டு இஞ்சால ஒரு பக்கம் டீ போடுறதுல
0: நடக்குது, நடக்குது
4: பிசியா நடக்குது. ஹோலி பண்ணி வீட்டான இருந்தது சரியா ஒரு மசாலா டீ ஒன்று போடுவோம் பார்த்தால எல்லாத்தையும் எடுத்து எடுத்தான் போடணும்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு இன்னைக்கு வியாபாரி படத்துல இருந்து தாத்தா தாத்தா நமீதா ஒரு குத்து பாட்டு ஒன்று பாக்குறோம். அந்த குத்து பாட்டு போட்டதுல பொக்ஸ் எல்லாம் அப்படி பின்னுக்கு தரணும் அந்த ஸ்பீக்கர் எல்லாம்.
0: அப்படி ஒரு பாடல். ஆமா, அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கவுட்டி கதையும் சொன்னோம், கேட்டிருக்கலாம். விமர்சனத்துக்கு ஆளாகி மனம் உடைஞ்சு போயிருந்தான். அப்ப ஒரு நாள் அவன் ஒரு பஸ்ல வந்து பிரயாணம் செய்யறானாம். அப்ப அந்த பஸ்ல வந்து ஒரு வயதான தாத்தா ஒருஆளும் இருந்தாராம், ஒரு வயோதிபரம். அப்ப அந்த தாத்தா வந்து இந்த இளைஞனை பார்த்து விட்டாராம். இவனுடைய முகம் வந்து வாடி போயிருக்கிறத பார்த்து விட்டு, இவன் சோகமாக இருக்கிறத பார்த்து விட்டு கேட்டாராம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. அப்ப அந்த இளைஞன் எந்த பதிலுமே கூறவில்லையா. இந்த தாத்தா மீண்டும் கேட்டாராம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. அப்ப அந்த இளைஞன் சொன்னானாம், நான் வாக்கி வெறுத்து போயிருக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கன்னு சொன்னானாம் தன்னுடைய. அப்ப இந்த தாத்தா சொன்னாராம், என்ன நீ வாழ்க்கையை வறுத்து போயிருக்கிறாயா, என்ன உன்னுடைய முதலாவது வாழ்க்கையா அல்லது இரண்டாவது வாழ்க்கையா. அப்ப இந்த இளைஞனுக்கு அப்பதான் இந்த இளைஞன் யோசிக்கிறான், நம்ம என்ன ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது, இந்த தாத்தா ஏன் இப்படி சொல்கிறார் என்று அந்த தாத்தாவிடமே கேட்டு விட்டான். நாம் என்ன இரண்டு வாழ்க்கையை சொல்கிறீர்கள் தாத்தாண்டு. அப்ப அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார்? இந்த கதையை நீங்க உங்களை பாணியில நிறைவு செய்யணும், அல்லது உங்களுக்கு இன்றைக்கு கனடா டே என்றபடியா நீங்கள் கனடாக்கு எதனால் நீங்க நன்றி சொல்வீர்கள்?
4: கனடாக்கு உண்மையில நாங்கள் அந்த என்ன சொல்றது, இன்றைக்கும் அந்த பல பல ஆண்டுகளா ஐரோப்பிய நாடுகள்ல புலம்பெயர்ந்திருக்கணும், ஏதிகளா இருக்கணும், அகதிகளா இருக்கணும். ஆனா அவைக்கு அந்த இல்லாத உரிமை உண்டு இந்த நாட்டுல. உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, அதுதான் உங்களோட வாக்குரிமை. அந்த வாக்குரிமை உண்மையில இப்ப எங்கட நாட்டுல எங்கட நாட்டுல அந்த அந்த வயதுக்கு முதல் நாட்டை விட்டு வழுக்கிட்டுட்டோம். அது உண்டு. வாக்குரிமை அங்கே இருக்கே இல்ல. இங்க எங்களுக்கு வாக்குரிமை இருக்குது. அந்த வாக்குரிமைய கட்டாயம் ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு உங்களோட வாக்குரிமை. அது எந்த அந்த தேர்தல்களா இருக்கலாம், உள்ளூர் தேர்தலா இருக்கலாம், மாவட்ட தேர்தலா இருக்கலாம், இல்லாட்டல் பெரிய தேர்தலா இருக்கலாம். அந்த அவ்வளவு வாக்குரிமையையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் கட்டாயம். அதுதான் எங்களோட தளம். அதுலதான் அந்த தளத்தை நீங்கள் காட்டலாம். அப்ப கட்டாயம் எங்கட அந்த வாக்குரிமையை நீங்க பயன்படுத்தணும். அதோண்டு மற்றது இல்லாத உரிமையெல்லாம் கொடுத்திருக்கிறது. இப்ப உண்மையில அந்த முள்ளிவாய்க்கால்ல நடந்தது இன்னப்படு கொலையாண்டு சொல்லி அரசாங்கத்தால இந்த வழிமொழியப்பட்டிருக்க ஒரே ஒரு நாடு இன்று வரைக்கும் கனடா தான். முதன் முறையா அது உண்டு. மற்றது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிய அமைக்கிறதுக்கு முதல் முறையா ஒரு இடத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு ஒரு வழியை சமைச்சிருக்கிறது. அது வெவ்வேறு இடங்கள்ல இனி வெவ்வேறு நாடுகள்ல வந்தால் கூட முதல் முறையா இங்கேதான்
0: அமைக்கப்பட்டது. ஆமாம், சில நாடுகள்ல இருக்கிறதா, ஆனால் அதுல கனடாவும் மிக முக்கியமான ஒரு இடத்துல பங்கு வகிக்கிறது. அது முதலாவது. ஆமாம், கண்டிப்பா
4: அதுல நாங்கள் முக்கியமா கனடாக்கு நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். நல்ல நாடு. நான் நினைக்கிறேன் தாத்தா ரெண்டாவது வாழ்க்கையாண்டு குறிப்பிட்டாரு, சில வேல படியது சொல்லியிருக்கேன். நீ முதலாவது வாழ்க்கையாண்டு சொல்றது அவர் தாதப்பனோட வாழ்ந்த வாழ்க்கை. ரெண்டாவது வாழ்க்கையாண்டு சொல்லி வயது குறிப்பிட்டது அவர் மன வாழ்க்கை.
0: மன வாழ்க்கை
4: அப்ப அதுதான் அவரை மெயின் பண்ணி கேட்டிருப்பார். எனக்கு முதலாவது வாழ்க்கையா இல்லாட்டா ரெண்டாவது வாழ்க்கையாண்டு சொல்லி அவர் என்னத்தை புரிஞ்சு கொண்டாரு தெரியல.
0: திருமணத்துக்கு முந்தைய சிறு பயது வாழ்க்கை
4: எடுத்துக்கொண்டு போய் இடையில போவாது அது இல்லையா சொல்லி காட்டுது பற்றாக்குறேன்னு. திருப்பி அடிச்சு கொண்டு போனா அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போக வாழ்ந்த காணு. அப்ப அது முதலாவது வாழ்க்கை அவன் என்ன வாழ்க்கை, ரெண்டாவது வாழ்க்கையும் கிடையாது இப்ப நாங்கள் வாழ்ற
0: வாழ்க்கை. அழகாக கூறிவிட்டீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து அர்ஜித் மற்றும் ரேஷ்மியினுடைய குரல் வருகிற பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 6:53.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
5: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ்
0: HD தமிழ் HD
6: CMRின் மனத்தியான செய்திகள்.
7: மனத்தியான செய்திகள்
8: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
9: இன்றைய தினம் இலங்கையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை குறைப்பை அடிப்படையாக கொண்டு புதிய பேருந்து கட்டண திருத்த முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இதேவேளை இந்த எரிபொருள் விலை திருத்தத்தை கருத்தில் கொண்டே புதிய பேருந்து கட்டணங்கள் அறிவிக்கப்படவுள்ளன. இதேவேளை பேருந்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்றைய தினம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இன்றைய கலந்துரையாடலின் போது பேருந்து கட்டண திருத்தங்கள் தொடர்பான சதவீதங்கள் குறித்து தங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தில் செயற்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நாட்டிலேயே சிறந்தவர்கள் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு மையம் இல்லாமை மற்றும் உளநல தேவையுடைய சிறுவர்களுக்கான பராமரிப்பு வசதிகள் குறைபாடாக காணப்படுகின்ற போன்ற விடயங்கள் இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அத்தோடு வடக்கு மாகாண அதிகாரிகளுக்கான வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயற்பாட்டு அறை ஒன்றை அமைத்திருக்கின்றது. இந்த முன்னெடுப்பின் கீழ் டெங்கு பரவல் தொடர்பான தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிப்பதற்கும் வழிகாட்டல்களை பெறுவதற்கும் பிரத்யேக அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் நோய் கட்டுப்பாட்டு பணிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் கல்வி பொதுத்தராதர, சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வருட இறுதிக்குள் நிரந்தர தேசிய அடையாள அட்டைகளை வழங்கி முடிப்பதற்கு திணைக்களம் எதிர்பார்த்திருப்பதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஜெகத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள

மாணவர்களின் அடையாள அட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு ஊடாக ஏற்கனவே பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே அதிபர்கள் எந்தவித தாமதமும் இன்றி இந்த விண்ணப்பங்களை திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்க உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள இதுவரை அடையாள அட்டை கிடைக்கப்பெறாத விண்ணப்பதாரர்கள் ஆட்படிப்பு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உரிய தொலைபேசி எண்கள் அல்லது மின்னஞ்சல் முகவரிகள் ஊடாக திணைக்களத்தை தொடர்பு கொண்டு தங்களது அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் VVG ராம்ஜி சட்டம் என்னும் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் என்று இன்று முதல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. மத்திய அரசு நாடு முழுவதிலும் கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தது. இந்த திட்டத்திற்கு மாற்றாக VVG ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது. இதன் மூலம் 125 நாள் வேலை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் இந்தியா முழுவதிலும் இன்று அமலுக்கு வருகின்றது. தமிழகத்தின் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற பெயரில் அமுல்படுத்தப்படுகின்றது. இதில் 125 நாட்களாக உயர்வு இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வேலை உத்தரவாதம் 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்படுகின்றது. வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலையும் சம்பளமும் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வேலை வழங்கப்படாதுவிட்டால் வேலையிழப்பு உதவித்தொகை வழங்கப்படும். முதல் 30 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட தினக்கூலியின் குறைந்தபட்சம் 1/4 அதன் பிறகு அறிவிக்கப்பட்ட கூலியின் குறைந்தபட்சம் பாதியும் வேலையிழப்பு உதவித்தொகையாக வழங்கப்படும். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படுத்தப்படும் திட்டமான இதில் 60% நிதியை மத்திய அரசும் 40% நிதியை மாநில அரசும் வழங்கும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்ற அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து ஏராளமானோரை அழைத்துச் சென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பு விழா நடத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திட்டமிட்டிருக்கின்றார். இந்த கட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் சட்டசபை தேர்தலில் வீராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அண்மையில் தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்ற அவர் தன் ஆதரவாளர்களோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவெடுத்ததாக தகவல் வெளியானது. இதற்கான இணைப்பு விழா மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறவுள்ளது. அவருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த 20,000 பேர் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மத்திய நகர பேரூராட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உட்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவிருக்கின்றனர்.

0: மலத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 32 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 39 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 24 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 26 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 35 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 32 °C, வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 °C காணப்படுகின்றது. நாளைய மதியத்திலிருந்து நாளை மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன. அதேபோல்தான் வெள்ளிக்கிழமையும் மதியத்திலிருந்து மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும், ஒரு சிறிய கதை. அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதமம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இன்று வந்து உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிரஸில் வந்து உங்களுக்கு இரண்டு கேள்விகள், அதாவது ஒன்று வந்து இன்று கனடா டே என்றபடியா நீங்கள் கனடாவுக்கு வந்து எதற்காக நீங்கள் நன்றி சொல்வீர்கள், அது முதலாவது கேள்வி. இரண்டாவது வந்து ஒரு அழகான ஒரு வாலிபன் ஒருதான் இருந்தான், அந்த வாலிபன் வந்து நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்து நிறைய தோற்று போய் எல்லோருடைய விமர்சனத்துக்கும் ஆளாகி மனமுடைந்து போயிருந்தானான். ஒரு நாள் அந்த பையன் வந்து ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறானாம். அந்த பஸ்ஸில் இன்னொரு வயதான தாத்தா ஒருத்தரும் பிரயாணம் செய்கிறாராம். அந்த தாத்தாவனுடைய முகத்தில் இருக்கிற அந்த கவலைகளை பார்த்து விட்டாராம். பார்த்து விட்டு கேட்டாராம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. அதற்கு அந்த பையன் வந்து எந்த பதிலுமே சொல்லவில்லையா. இந்த தாத்தா மீண்டும் கேட்டாராம் அந்த இளைஞனிடம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. அதற்கு அந்த இளைஞன் சொன்னானாம், நான் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கள் என்று தன்னுடைய தோணியில் சொன்னானாம் அந்த இளைஞன். அப்பொழுது அந்த தாத்தா சொன்னாராம், என்ன நீ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாயா, என்ன உன்னுடைய முதலாவது வாழ்க்கையா அல்லது இரண்டாவது வாழ்க்கையான்னு கேட்டாராம். அப்பொழுதானாம் அந்த இளைஞனுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சான், எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது, ஏன் தாத்தா இப்படி சொல்கிறார் இரண்டு வாழ்க்கை என்று நினைத்து விட்டு அந்த இளைஞன் வந்து தாத்தாவிடமே கேட்டு விட்டானாம், என்ன தாத்தா இரண்டு வாழ்க்கை என்று சொல்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்களோட பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் மட்டு மணி வரை இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க முடியாத தொலைபேசி எண் 4164 6642 2 2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், கண்ணம் பேசுறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். கனடாக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்திய பிறந்த தின வாழ்த்துக்கள். அப்ப உங்களோட பிறந்த நாள் விருந்து பார்ட்டி ஈட்டி எல்லாம் நடக்குதுன்னு என்ன மாதிரி? அப்ப
0: எங்களுக்கு அது உங்களுக்கு தான் இந்த மாதம் பிறந்த நாள் வந்திருக்க வேண்டும் நினைக்கின்றேன், இல்லையா? சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் பேட்ட படத்துல இருந்து மரண மாசம் என்ற பாட்டு.
0: மரண மாசம், ஆமாம், அந்த பாடலுடன். ஆமாம், கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில், அவருடைய இசையமைப்பில் எஸ்பிபி மற்றும் அனிருத்தினுடைய குரலில் வருகிற பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:13.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: தட்லாட்டம் தான்

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிக்க அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடிக்கும்.

0: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன், 905-459-7042, புவனேஸ்வரி amman.ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: நீங்க வணக்கம். நான் பிரசாதம் கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. இப்ப கொஞ்சம் இந்த மழையும் வர போது அனைத்தும் மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல வக்கேக்கு மழையும் வந்து வந்த போது
4: முதலாவது
3: பாடல் வந்து குசி படத்துல அந்த மேகம் கறக்குது அந்த பாடல் போது அதே முதல் கனடா நாட்டுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கனடா நாட்டுக்கு அம்மாக்கும் நாங்கள் எத்தனை வருஷம் சென்றாலும் நன்றி சொல்லி விட முடியாது, கடன் மறுக்க முடியாது. அதே போல இந்த நாட்டுக்கும் அப்படித்தான் நன்றி சொல்லி முடியாது. இந்த ரெண்டும் அப்படியானது. மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்ப தாத்தா சொன்னது ரெண்டு வாழ்க்கையை பற்றி தான் சொன்னவர்.
4: ஆமா.
3: அப்ப முத ஒரு ஆணுக்கு வந்து வாழ்க்கையில வந்து முதலாவது வாழ்க்கை வந்து அம்மா கற்பிக்கிற ஆரம்ப பாடசாலை ஆரம்ப கல்வி. அப்ப பேருந்து திருமணமானால் ஆணுக்கு வந்து பல்கலைக்கழக பெரிய படிப்பு, மனைவியிட்ட போறது பெரிய படிப்பு. அப்ப ஒரு அண் வந்து அம்மாட்டு அந்த அம்மா பேச கோவப்படாமல் எல்லாத்தையும் ஒரு அம்மா சொல்ற சரியான ஒரு ஆண் வளர்ந்துட்டான் என்று சொன்னால் அம்மாண்ட மறுவருவம் தானே மனைவி என்பவர். அப்ப அங்க போவேக்குள்ள அங்க அவ பேசையக்குள்ள அவர எல்லாத்தையும் சகித்து போவர். அப்ப ஆரம்ப பள்ளி அம்மாட்டு அந்த முதல் வாழ்க்கையை முடிச்சுட்டார் என்றால் இரண்டாவது வாழ்க்கையை பெரிய படிப்பு மனைவிட பல்கலைக்கழக வாழ்க்கையை சுலபமாக கற்றுப்போவர். அப்ப தோல்வி எனக்கு இப்பவும் பேச்சு விடும், சின்ன விஷயத்துக்கெல்லாம் சரியான பேச்சு விடும். நாங்கள் அதுகளுக்கு எல்லாம் கோவிச்சோம் என்று சொன்னால் நிச்சயமா பெற்ற தாயின் சின்ன விஷயத்தையே தாங்க மாட்டாங்க. இன்னொரு வயிற்றுல பிறந்த ஒரு பிள்ளை எங்களை கோவத்துல பேசினா நாங்க இப்படி சகிப்பேன், சகிக்க மாட்டேன் தானே. அப்ப அதுதான் சொல்றது, அம்மாட்டையும் சௌரங்கட்டையும் அவ்வளவு பேச்சு வச்சு நாங்க வேண்டி அதுக்க சகிச்சோம்டா இன்னொரு வாழ்க்கைய பேச சுலபமாக வாழ முடியும்.
4: பார்க்கலாம் என்ன பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி.
4: இந்த பாடல் வந்து ஹுஷி திரைப்படத்தில் இருந்து ஹரணியினுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 7:20 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் காசு, நான் இருக்கிறேன்.
4: எப்படி இருக்கிறீங்கள்?
5: வேலை செய்ய மட்டும்
4: என்ன பாட தெரியுது?
5: உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து உன்னால் முடியும் தம்பி என்பது கனடா இந்த பூர்வீக நினைச்சு ஒரு பாட்டு வந்து கேட்போம்.
4: நல்லது, எஸ்பிபி பாடிய
5: பாட்டு நல்ல பாட்டா இருக்குமா?
4: கேட்டு மகளுங்க. நன்றி,
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
4: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:28.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் தெளிவர் கங்கா இருக்கிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: என்ன பாடல் தெரிவு?
3: படம் நேற்று நாளை. பாட்டு நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை மற்றது இன்றைக்கு எல்லாருக்கும் எங்கட கனடா டே வாழ்த்துக்கள். மற்றது முக்கியமான ஒன்று சொல்லணும், இந்த லிபரல் கவர்மெண்ட் வந்து முன்ன வந்து 25% தான் கனடா டேன்னு கொண்டாடி கொண்டது. இந்த ட்ரூடோ தான் இந்த 150 சொல்லி ஒரு நாட்டை பற்றி யோசிச்சு நாட்டின் வரலாறு சொன்னது எங்கட லிபரல் கவர்மெண்ட் ட்ரூடோ தான். நம்ம ட்ரூடோக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுறேன். வாய்ப்புக்கு நன்றி தாங்கஜி.
2: நன்றி. இந்த பாடல் MSV-னுடைய இசையமைப்பில், புலமைப்பு இதனுடைய வரிகளில் TMS மற்றும் சுசீலாவின் குரலில். ஒலிக்கு வந்த நேரம் 7:34.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி,
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
6: பாடல் அண்ணாத்தை திரைப்படுத்தினது இமானுடைய சேமிப்பில் ஜுகபாதினுடைய வரிகளில் சீட் சரீரா மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca.
2: என்ன
3: பாடல் தெரியுது?
2: சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது.
3: சிப்பி இருக்கு, முத்து இருக்குது. என்ன திரைப்படம் என்றால் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல். கேட்டு மகளுங்கள், நன்றி.
2: நன்றி.
3: அவனுக்கு இந்த நேரம் 7:49.

0: அம்மாடியோ
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
5: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் அதே சுகமா மச்சான் இருக்கல.
4: சரிங்க, அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் வந்து பம்பா பாம்பே படத்துல இருந்து கண்ணாலனி நேற்றோடு காணவில்லைங்கிற பாடல். அந்த பாடல் கேட்போம். அது வந்து அந்த தாத்தா ரொம்ப கவலையா இருந்து சோகமா இருந்திருப்பாரு.
4: இளைஞன் சோகமாக இருக்கிறான்.
5: இளைஞன் சோகமா இருந்தாரா? ஓகே, தப்ப கேட்டா. ஓகே, இளைஞர் ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. உடனே இவரு தாத்தா போய், ஏன் தம்பி இப்படி இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டு, சரி கொஞ்சம் எழுந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் உட்காரமா அப்படின்னு தாத்தா கேட்டுப்பாரு. சரி உட்காருங்க தாத்தான்னு சொல்லியிருப்பாங்க. தாத்தா ஆனா உட்காரல, நின்றுட்டே இருந்தார். அந்த இளைஞனுக்கு வந்து ரொம்ப மனசு தரவுல தண்ணி இளைஞர் தண்ணி தான் கட்டு தாத்தா தான் பையில இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாரு குடிக்க. அப்புறம் இளைஞனுக்கு வந்து பஸ் மேறு கேறி இறங்கும் போது தூக்கு தூக்கி குதிச்சான். அவருக்கு பஸ்ல போய் பழக்கம் இல்ல. உடனே தாத்தா அவனை கைய தாங்க தங்கி பிடிச்சாரு. அவன் ஊரு வந்தவொடனே கரெக்டா இறக்கி விட்டாரு. உடனே அந்த இளைஞன் அந்த தாத்தா, தாத்தா எனக்கு சீட்டு மட்டும் கொடுக்கல, இடம் மட்டும் கொடுக்கல, எனக்கு ஆறுதலா அடைந்து எனக்கு உதவி செஞ்சீங்க, எனக்கு பாதுகாப்பும் கொடுத்தீங்க, நீங்க மேல போய் நல்லா சொர்க்கத்துக்கு அடைங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா. சோ அதனால வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஆபம் தான், சோகமான நேரத்துல ஆபத்தான நேரத்துல ஆறுதலாக இருந்து உதவி செய்யும் தேவையான உதவி செய்யும் போது மனசு வந்து அந்த கவலைதான் போய் நல்லா சந்தோஷமா போயிட்டோம். ஆமா ஆமா, இதுதான் அந்த இது. அப்புறம் இன்னொருத்த வந்து ஒருத்த வந்து ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து வந்தான். புருஷன் முன்னாடி வீட்டுதான் இருந்தாங்க. அவன் வந்து கேட்டான், ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்க, கனடால ஹாலிடே அடுத்த ஹாலிடே எல்லாம் வருது, வரிசை ஹாலிடே எல்லாம் வருது, சம்மர் என்ஜாய் பண்ணணும், இவ்வளவு சாமி நீ தான் நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டு ஹாலிடேல என்ஜாய் பண்றதுக்கு. ஆமாண்டா, நிறைய சேர்த்து வச்சு என்ன பண்றது, 6 மாசத்துக்கு பணம் என்ஜாய் பண்றதுக்கு, சம்மர் ஃபால் என்ஜாய் பண்றதுக்கு பணம் நிறைய சேர்த்து வச்சு எல்லாம் சேர்த்து வச்சேன், என்ன பண்றது, நாளைக்கு மனுஷியோட அம்மா ஆத்த ஒரு குடும்பமே வருது, 2 நாள் சின்ன காலி பண்ணிட்டு போயிடுமே, என்ன